0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: E Mohiwana qui, ki te kōrero Māori. Taringa is a bilingual program produced by Te Wānanga o Aotearoa, exploring a range of concepts in English and Te Reo Māori. You can hear Taringa on 104.6 Planet FM every Friday at 3:50 PM. And to catch up on more episodes or to find out more about the program, visit Te Wānanga o Aotearoa website, twoa.ac.nz, and search Taringa. Mea ko tahi tātou. Let's learn together.
2: Auckland Council has a goal of zero waste to landfill by 2040. That means recycling, composting, reusing, and repurposing materials. Here's another zero waste tip on Planet FM. Batteries and electronics should never be disposed of in your curbside bins. Batteries can be taken to many Bunnings and Mitre 10s, and community recycling centres offer occasional free e-waste collection days. Check the council website for more information on how to safely dispose of these items and other hazardous materials. A total of 147,000 tonnes was saved from landfill services in 2024. Find out all the info at wastenothing.co.nz.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: planetaudio.org.nz. Ndone tonga bambamba na program nimbula.